0: 819 kHz ये है रेडियो मॉरिशस. रेडियो मॉरिशस
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிசியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

இது மொரிஷியஸ் வானொலி மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு முறை என் மனம் நிறைந்த வெள்ளிக்கிழமை பக்தியுடன் மத்திய வணக்கம். வெள்ளிக்கிழமை மத்திய பொழுதினில் மொரிஷியஸ் வானொலியில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சி முக்கால் மணி நேர நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு வருகின்றீர்கள்.

உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி ஒரு மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை. அடுத்து 35 மணித்துளிகள் பக்தி சுவை மிகுந்த பாடல்களே இடம்பெறும். பக்தி சுவை மிகுந்த பாடல்கள் பக்தி நிகழ்ச்சி உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்குவோம்.

விநாயகர் அல்லது கணேசன் கணபதி அருளால் உங்கள் வாழ்வில் சந்தோஷம் மலரட்டும். அவர் அருளால் தொடரட்டும். ஸ்ரீ கணேசா சரணம் கஜானன. தமிழிசை பாடல் டில்லாங் என்னும் திரைப்படத்தில் என்னும் இராகத்தில் இடம்பெற உள்ள பாடல் இது.

வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 19 தேதி நம் மாதத்தின் ஆனி மாதத்தின் 5 நாள். ஆனி மாதம் என்பது ஆண்டின் 3 மாதமாகும். இந்த மாதத்துக்கு பிறகு அதாவது அடுத்த மாதத்துக்கான தயாரிப்புக்காக கருதப்படுகிறது எமது ஆடி மாதம். ஆம் சரி, ஆனி மாதம் ஜூன் மாதத்தின் நடு பகுதியில் தொடங்கி ஜூலை மாதத்தின் நடுப்பகுதியில் முடிவடைகிறது. ஆனி உத்திரம் அல்லது ஆனி திருமஞ்சனம் என்பது மாதத்தில் மிகவும் மங்களகரமான நாளாகும். ஆனி திருமஞ்சனம் வரும் திங்கட்கிழமை ஜூன் மாதம் 22 தேதி அன்றைக்கு நாளாகும். ஆனி திருமஞ்சனம் மஞ்சனம் என்பது சிவபெருமானின், குறிப்பாக நடராஜர் மற்றும் பெருமாள் கோவில்களில் ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஒரு மகா அபிஷேக திருவிழாவாகும். இது உங்களுக்காக இந்த பாடல். தீன கருணாகரனே நடராஜ நீலகண்டனே. எழுசை மன்னரம் கி தியாகராஜா அவர்கள் குரலில் வரும், கம்பீரமான குரலில் வரும் இந்த பாடல்.

பக்தி நிகழ்ச்சியை தொடர்கிறது சரியாக 1:30 மணி வரை. திரு நீலகண்டன் படத்து பாட்டுக்கு பிறகு வருவது ஆலயம் என்னும் திரைப்படத்தில் வந்துள்ள ஒரு பாடல். எமது நிகழ்ச்சியில் நாம் திரையுலகில் அதாவது திரைப்படங்களில் இடம்பெற்று சில பக்தி மயம் பாடல்கள் இடம்பெறும். ஆலயம் என்றால் ஆலயம், கோயில் என்பது ஆலயம், குடும்பம் என்பதும் ஆலயம். ஆலயம் என்ற சொல்லுக்கு இறைவனின் இல்லம் என்பது பொருள். ஆ என்றால் ஆன்மா, லயம் என்றால் ஒன்றுபடுதல். ஆன்மாவின் இறைவனுடன் இணையும் இடம் ஆலயம், அல்லது கோவில். இறைவனின் இல்லமே கோவில். கோ என்றால் தலைவன் அல்லது அரசன், இல் என்றால் இல்லம். எனவே அனைத்துயிர்களுக்கும் தலைவனான இறைவனின் இல்லமே கோவில். இதோ கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடல் ஆலயம் என்றால் ஆலயம்.

எமது நிகழ்ச்சியில் 50 ஆண்டுக்கு முன் அதாவது 1960 அல்லது 20 ஆண்டில் அன்றைக்கும் அண்மையில் வெளிவந்த சிறந்த பாடல் அடுத்து அம்பிகையை ஸ்வரியே என்பது 1972 வெளிவந்த பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்தில் இடம்பெற்ற புகழ்பெற்ற பக்தி பாடலாகும்

வெள்ளி மிகுந்த தன்மையுடைய நாள். வெள்ளி வெள்ளிக்கிழமைக்கும் பெண்ணுக்கும் தேவி வழிபாட்டிற்கும் திருக்கோவில் தனித்துவமான முறையில் கொண்டாடப்படுகின்றன.

அடுத்து நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது தெய்வ குழந்தை படத்து பாடல். வெள்ளிக்கிழமை என்பது சக்தி, அன்னை பராசக்தி. வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி, சக்தி போன்ற தெய்வங்களை வழிபடுவது

මෙමෙත ආරෙවෙප්පු වරම් එදේ වරම් ඥාතිකරමේ ජූන් මාසයේ 28 ஆம் தேதி அன்றைக்கு ரகிதே அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் மாலையில் 5:30 மணிக்கு தீமிதி திருவிழா நடைபெறவுள்ளது. தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 19 ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு கொடியேற்ற திருவிழா நடைபெறவுள்ளது. மேலும் திருக்கோவிலில் தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு மாலைதோறும் சிறப்பு வழிபாடு நடைபெற உள்ளது. எமது நிகழ்ச்சிக்கு பக்தி நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம்.

இந்த பாடலை குழந்தையும் தேவமும் எனும் திரைப்படத்தில் வந்துள்ளது. பாடலை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன், இசையமைத்தவர் எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் இப்பாட்டுக்கு குரல் கொடுக்கிறவர் மெலிசை குயில் சுசிலா அவர்கள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் பழமுடி சோலை. இது தமிழ் இலக்கியத்தில் சிறுமையான சோலையை

அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடன் யாதருக்கும் தேவமும் நீயே. 1960 ஆண்டில் வெளிவந்த கலட்டூர் கண்ணம்மா திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னும் ஒரு புகழ்பெற்ற பக்தி தத்துவ பாடலாகும்.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
1: திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். இந்த பாடல் 1966 ஆண்டில் வெளியான கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது.

திரையுலகிலிடம் பெற்ற பக்தி மிகும் பாடல்கள் இருவரும் திருமால் பெருமை படத்தில் வந்துள்ள இந்த பாடல் கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணன். இந்த பாடல் 1968 ஆண்டில் வெளிவந்த புகழ்பெற்ற பக்தி பாடல்.

நேர்களே, எமது மத்திய நேர நிகழ்ச்சி பக்தி நிகழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக ரசித்து வருகின்றீர்கள். இது ஒரு இறுதி பாடல். நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி வினிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு அன்ப ரத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: My, this is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum. Kim to Mauritius.
3: Namaskar.
4: Shudrandiriki hrudaya purvaka namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
5: இசையருவி புவனேஸ்வரியோடு
7: வணக்கம் அன்பு நேயர்களே. மாலை நேரத்தின் மென்மையான காற்றோடும் இரவின் அமைதியான வருகையோடும் உங்களை மீண்டும் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாள் முழுதும் ஓடிய மனதிற்கு ஓய்வும் ஆத்மாவிற்கு அமைதியும் தரும் இந்த இனிய இசை பயணத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய இசையருவி நிகழ்ச்சியை இறைவனின் திருநாமம் நிறைந்த பாடலுடன் தொடங்குவோம்.

சில மாலைகள் இசையின் இனிமையால் நினைவுகளாக மாறிவிடுகின்றன. அந்த அழகான நினைவுகளை உருவாக்கும் அரை மணி நேர பயணத்தில் நீங்கள் எங்களுடன் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதோ அடுத்த இனிய திரைப்பட பாடல்.

இசை என்பது இதயத்தின் மொழி என்று சொல்வார்கள். வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட ஒரு நல்ல பாடல் எளிதாக சொல்லிவிடுகிறது. ஆனால்தான் காலங்கள் மாறினாலும் நல்ல பாடல்கள் என்றும் நிலைத்திருக்கின்றன. மனதை வருடும் அடுத்த பாடல் இப்போது கேளுங்கள்.

நிலவின் முதல் நட்சத்திரம் வானில் மின்ன தொடங்கும் நேரம் இது. அந்த நட்சத்திரங்களைப் போல சில பாடல்கள் எப்போதும் நம் நினைவுகளில் ஒளிந்து கொண்டே இருக்கும். அவற்றின் மெலடி காலத்தில் கடந்தும் நம்மோடு பயணிக்கின்றது. அந்த இனிய பயணத்தை தொடரும் அடுத்த பாடல்.

வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் என்றால் இசை அதன் இனிய துணை. மகிழ்ச்சியிலும் இசை, கவலையிலும் இசை, கொண்டாட்டங்களிலும் இசை, நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் இசை ஓர் அழகான இடத்தை பெற்றிருக்கிறது. இது உங்கள் மாலை நேரத்திற்காக அடுத்த பாடல்.

நேரம் செலவிடுபவர்களுக்கும் வேலை முடிந்து ஓய்வெடுத்து கொண்டிருப்பவர்களுக்கும் சாலைகளில் பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இசையருவி அன்பான வாழ்த்துக்கள். அனைவருக்கான அடுத்த இனிய பாடல்.

வானொலி நேயர்களே, இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.